ஒவ்வொருத்தட்டா யாக்கணும் ஒரு காலக்கு அல்லது நபருங்க முன்னு சந்தியோமோ தனியா டைம் சொன்னவரா பாருங்க டே நமருக்கு மிக உங்க கேட்டி கடாங்க டைம் மினிஸ்டர் எங்க கேட்டி கடாங்க தனியா செப்பலி கை கமன் ரம்ஹாண்டாமா அருங்க டையா யன் மிக உகோ கானகோ டையா ஹியன் மிக ஃபாலோகோ கிட ஹாருங்க மரணம் லஃபியா நம்மளோ எங்க டாய் சொரு டாய் தனியா செப்பலி அக்கோடா உண்டு ஹோட்டல் ராடிசோம் குலு அதரங்க கேட்டி கடாங்க மினிஸ்டர் இங்க மினிஸ்டர் எங்க கேட்டி கடாயோ மிக உவ மீடியா திருங்க டைம் நான் குலாப்பற லுகு லுங்க இக்கா ஹெலையோ எங்காயோ ஹெலியா ஜாங்கு தேர யாக்கா நீங்கடனியும் கனிங்க யாரையாச்சையோ மிக இங்கே கிடையாது ஐயோ குலகாரன்கா யாரையாச்சும் இருக்கிறேன் மிக உங்க ஹோக்கோ மிசரண்டி நசுன்னு சொல்லி நீங்கள் ஃபாடோ உங்க குல் திறன்கோ டைல் உங்க டி கொத்து சீனா தானுங்க திறன்கோ யோ உங்க இமா ஃபரோங்கானுங்க ஹிலாய் டிங்க கிடை கடை எங்காயோ யூரோ மிக உங்க டை நம்பருக்கு மிக உங்க ஹோகோ உங்க ஹோகோயை இங்கே டாய் அல்லாமல் உங்க ஹனல் உங்க ஜோஸ்கோனி டி சிங்கா இடனியோ திறனுக்கு கிடை கடை எங்கா யாஜை இயக்கா ஹானுங்க டாய் லுகு லுகு வர்றான் சாய்ங்க ஹானுங்க என்னன்னு ஹானுங்க என்னன்னு கலாரு என்ன தான் ஃபாலோ ஆயிரு ஆனங்க யானுங்கிற நல்லாஃபியா அவள் எங்காயோ திறனையோ யோ இங்கே டைச்சுரு நீங்கள் அரங்கு குவாதர யாஜையோரோ முன்னாங்கரங்கி கேரி கடாயோரோ யாக்கா முன்னான் இறை செகினியோர் கக்காரனியோ டையோ லூங்க தான் முங்காக்குள்ள டை வீஸ் பிரேம் மினிஸ்டர் லிமான் மஹமத் இங்கே டை நான் ஜெயிக்கிறேன் மியோங்கி கேரி கடாயோ எங்காயோ தோசோ லூங்க நான் ஜெயிக்க நாக்கா முன்னாயோ நான் தான் நான் சுக்குரான்டாக ஃபுடோங்க டை நூறு நாவுகா நான் ஜெயிக்கா டை நாங்கே கேரி எங்கள் அச்சாலியோ டை முன்னாங்க நாச்சாங்க போயிட்டு இங்கே கேரி கடாங்க மிகோ இங்கே கேட்டை கடாங்க யாஜாங்க கிட்டேகா யாண்டு குரதான் கிட்டே யாக்கா முன்னாணி ஹாமேரா அண்டர் ஜோகா டன்கோ டை நாச்சாக்கு நவுடன் ஏகோ அபராகத்தேங்கிட்டே நம்மருக்கு டையா மினிஸ்டர் ஜெயித்தா மினிஸ்டர் ஜெய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டை தான் நம்மருக்கு வரலாமா இங்கிருக்கு குருங்க ஹோக்கமாக குழந்தை தான் உங்க டொமானியும் லூகு இச்சான் கத்தா இரஹாமிட்டிங்கிலே சுருயோர் டைடான்கோ ஐத்தாலகாயோர் நக்கமையோரோ நாள் உண்டு பாக்கு அவுண்ட அஜர்பைஜான் யோகா டை நத்தர் கக்கடும் கிட்டே அமை இங்கே டையா நாஜுகு ஹோகிற மில்லியார் ஃபியாக்க இங்கே டாலர் நாஜுகு நாரோ உண்டு டவுலங்க முன்னாடி உங்க டையா மிகவா பேங்க் இங்கே ஹோய் இங்கே சாராங்க அரப் அங்கே டை அருகினி டை டவுல ஆஃப்ரிக்கா ஹோ யோய் இங்கே டை நாஜுகுரு இங்கே டை குரு இவங்க ஹோகிற இருபத்தி இத்தால் ஃபுடங்க மிக உங்க கக்கரா டை யோய் இங்கு இருவா ரெண்டு டை கக்கரா அங்கே ரெண்டு கால் காலங்க குருயோ ஜூகினிங்க நாஜு நாரோ யோய் இங்கு ஃபுடங்கு டைடியன் gadaya naju naru gire miga unge kere ngwa nga haga benso i chapoli chamana dumu dumu nga haga benso yan nga daya migo bank islamic nga dai chan nga bank nga dai mulmai nga hal nga dai tanan we ruwa miu nga yore go fo yo nga dai tan go nan naju naru yo go habar ke cheng nga namru go miga nga a handu a wonde biro nga omes nga dai miga nga dai tan go miga nga hal ma ka jo ko nam do dore yu ngai ka nga halge ilago ka joayo yo inge migo ngi drango yi kolga mino migo munazama ngi kola undu bri dimu nyama na ndio churu tai drango ye chepoli ga dai mi ngi kere kada yanga yo ya la usi ngaran dramuro ani ngaran ga dai yiduwa migoro dai yo ding yan gama yan ngi yam has ngi wan ngi yim ga dai dan mun ki yim ga lunga achal ni nga dai non nga la usi nga nduwa ngan nunu migo don de ngi migo ngi dai siro ali garan i chubu ita sir dai drango itan lafya ka wan ngi iman do nga dai dran yo go ye chepoli ga drango ya na chobu nga ran yo dai churu lunga ya je yana wonda faro dum ngi omes yo mu a wonda kurtu klemat ga wonde daya wonde kominga aron deuxième arrondissement yo ngi adiyan daya ministre ngi dokol ye cara secrétaire d'état nga daya dokol ngere lawni kajo agde daya lawni kajo aron la fi fu cara docteur mbay deji de kanjine frangine yo nga daya jere to monde mi ngi kere kada yoro te yulunga akulo domo nga daya coordinateur nga daya nations unies nga lama daya di tuani mi go yer dinga kere kada nga jere ke tegre mi go yalo yawdan ceo ego habar gete ngri habar namrug nungi chana secrétaire général nga daya namrug association ngi chana green earth nga i chana nga lo kli yoinga mananwa dingya chagma yachaga daya yoinga ye chapali ga daya drango yan agam nar mahallama demuno yu dingi dengi kula yu tomuno wana isiri di allama allama ne yonga yo halnga daya dango malaga nor kalkal gere mani mani ga nor balago aji wana go pigo gada isinga daya lo bala jikinga ni daya lo manga kula garanga ichanga daya desert yo halnga mani mani ga nawgo yoinga daya drango lungi ichanga Abdel Aziz Mohamed Ahmed Aliak Hambi yoyega day dan go nan chobna nga nyoga awunde day yawunde ngaradan mura awunde association ngaranemu yajega yakalam nana agar